0: வணக்கம், மை நேம் ஜாக்கி ஷ்ராஃப்.
1: ஜாக்கி ஷ்ராஃப்
2: ரேடியோ 106.3
0: ஜியோவிந்தாஸ் ஆலிவ் சனோ ரேடியோ நெட்வொர்க், கட்டாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.